தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்கித்த சரித்த தனத்த தனுத்த